சொல்லுமா மரியம் ஜாரத்துள்ளாரு ஜெயம் ஜெய ஜாரத்துள்ளாருனா கொஞ்சம் ஜார புருளு கொனக்கு ரவுடூ